யஸ்மின் சர்வம் யத சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்யஹம். யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ர மருத ஹஸ்த்வன்வந்தி திவ்யைஸ்தவை வேதை சாங்கபத க்ரமோ.